படத்துக்கு சந்தியாபாதம் செல் பூஜஸ் பகுல் சமாதம் முக்கு கூட்டு விபூஷன் சாரம் திரைபால் திஹால் விசாரம் கல்மாலா திருதுலாட்டம் தோய் தோத்தி பஸ்து பாட்டம் ஜே ஜானு பிரம்மம் கர்மம் சாப்போ குட்டு நிஷ்ட